ஹேனு மனதிலமான சத் நித்தானந்தே தாழ் நேற்றியாதி ஒட்னியாசிரியாதி ஆசிரிய குருகிரி நிவாஜி ஆப் ஜி தாஜி ரச் கீர்த்தன் கரதே ஹம் யஹாஸ் சுபதி பட்டா ஜருவி சத்ரு சச்சே பாஷா ஜி மஹாராஜ் ਜਿਨ੍ਹਾਂ ਜਿਨ੍ਹਾਂ ਮੈਂ ਪਹਿਲੋ ਸੁਬਦ ਬੇਟਾ ਜ਼ਰੂਰੀ ਸਬਦ ਸੱਚੇ ਪਾਤਸ਼ਾਹ ਜੀ ਮਹਾਰਾਜ ਜੀ ਸਭਨਾ ਦਿਲ ਖਿਲਾਉਣੀ ਚੜ੍ਹਦੀ ਕਲਾ ਬਖਸ਼ਣੀ ਗੁਰੂ ਨਾਨਕ ਨਾਮ ਚੜ੍ਹਦੀ ਕਲਾ ਤੇਰੇ ਭਾਣੇ ਸਰਬਤਾ ਪਾ।